அங்கே பேனோ ஆஷா போஸ்லே ஹனிகைலே ஹே கீத் மைகலே தாலியா ஃபர்மாத்லன் கஹி ஆக் லகே லக் ஜாய் அணி முகல் சுவாத் எழுத்தும் காய்கோனிதா அர்ஜித் சிங் அணி நிகிதா காந்தி ஹனிகைலே ஹே கீத் தூ ஜூட்டி மே மக்கா ரஹா ஃபர்மாத்லன் தேரே பியார் மே